சுருத்தும் சங்கரவர் அருமை சுற்றிய போறான் லக்ஷுத்தி லக்ஞான ஜான் படிக்க பார்ப்போம் ஜன்கர்த்திய கருணா கியா லிகியா ஆமணி ஜான்.